0: बैठे हैं उन सवालों का अपनी सरकारों से भी समाधान करेंगे और आगे पार्टी के रूप में भी कुछ हम बनाएंगे आगे का रोड मैप जो है।
1: आगे चल करके हम सब जैन जी को 2047 के विकसित भारत के लक्ष्य के साथ जोड़ना हमारी पार्टी का लक्ष्य है कि जैन जी जिसको नेतृत्व संभालना है वो सक्षम बने और वो उस नेतृत्व के लिए तैयार हो, 2047 के विकसित भारत के संकल्प में सेवा से संकल्प इसको साथ में लेते हुए जैन जी देश के निर्माण कार्य में लगे, देश को विकसित राष्ट्र बनाने में अपनी भूमिका का निर्वहन करे, इसी को लेकर के रणनीति तैयार है।
2: वो अपने पार्टी की ओर से कुछ भी कर सकता है, इसे कोई फर्क नहीं होगा। जैन जी के कोई विश्वास नहीं है इस पर बीजेपी के ऊपर।
3: नहीं नहीं, वो जो गैप हो गया है वो गैप पूरा रहेंगे, क्योंकि जैन जी जिस तरह उसका विजन है, वो जो देश को देखना चाहते हैं, सोसाइटी को देखना चाहते हैं, जिस तरह आगे बढ़ाना चाहते हैं, तो उसके साथ रोटी कपड़ा मकान एडुकेशन जॉब इसका संपर्क है। ये भाजपा जिस तरह देश चला रहा है उसके साथ जैन जी का ये जो विजन है उसका कोई संपर्क नहीं है, जैन जी रूठे हुए हैं।
4: They have understood that the youth are against them. The CJP agitation and various youth agitations have made them understand that people, youth are against them. Because of they think that they can collect youth. But the youth raise certain important issues like anti-NEET exam, NET exam. All those things will go against this government. They have understood that next time they cannot win. That is why they want to somehow appease the youth. So they are doing all those things.
5: Let's just switch tracks now to Tamil Nadu. The TVK has stepped up its pitch when it comes to the chief minister as a potential face of a prime ministerial candidate, with party leaders protecting, basically really putting out that front as far as protecting him for a larger national role. The Tamil Nadu minister Wilson has said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. Congress has pushed back against TVK's Vijay for prime minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next prime minister and taking a name at the party's growing national ambition. So clearly, the Congress party and the TVK not on the same page as far as the political aspirations go in the future.
6: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
7: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
8: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
9: அதுதான் நம்ம தளபதி.

0: So our demand is Congress, I mean DK Shivakumar, they should give justice for the Dalit community. The money which was meant for the development of the Dalit community has been looted by the Congress government as well as Nagendra. So we have been demanding justice to the Dalit community.
1: Switching tracks now and getting you news coming in from Tamil Nadu is a TVK that stepped up his pitch for Vijay as a potential candidate for the role of the Prime Minister, with party leaders projecting him for that larger national role. We have Tamil Nadu Minister Wilson, who has said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. The Congress has pushed back against the TVK Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at the party's growing national ambition. Of course, we did hear Manikam Tagore saying that the TVK ministers are still living in that fan club moment of Vijay.
2: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
3: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்கள நீங்க மவுண்ட மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
4: நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சித் தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
5: இன்றைய
6: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
1: Let's just also now get you this viral video that's triggered a political row in Tamil Nadu after it was wrongly claimed to show the minister Kirtana, the minister who has now gone ahead and completely denied being the woman in that video, hitting back at the trolls, calling it a regressive mindset and alleging that political opponents are manufacturing a narrative and calling misogyny the oldest weapon of those who have nothing substantive to positively contribute. She said a woman's appearance should not be subjected to public trial and questioning why there was a political hysteria in the first place. Directly addressing the woman in the video, the Tamil Nadu minister said, "You look stunning," adding that she dragged into this, she was really dragged into this controversy simply due to a passing resemblance. The DMK has also slammed the trolling, calling it an attempt to degrade women. And with that, we're slipping into a very short break. Back with a whole lot more on the other side. Please stay with us.
7: Electricity bill paid.
8: Really?
7: Your mobile recharge is done.
8: How?
7: Make all kinds of payments using the Bheem Payments app and get cash back of up to rupees 300 every month. Use Bheem app to pay.
8: It's the Mahi way.
9: देश का टायर जेके टायर.
10: थोड़े में ज्यादा स्वाद के हित तो है इसकी खास बात.
11: वाओ मामा, क्या?
5: क्या स्वाद है।
10: अरे मेरे राजा।

0: All right, sorry to interrupt you again there, Vijay, but we have with us Kovai Sathyan, AIADMK spokesperson. Thank you for speaking to us. Your response to this announcement by the Tamil Nadu government that they are indeed scrapping the Parandur Airport project?
1: See, appeasement should not be at the cost of growth of the state. And Mr. Vijay thinks that this will lead him to people glorifying him. It's not so. Already because of the rampant corruption in the earlier DMK government, industries slowly moved towards their neighboring states. We lost many industries. And this is a serious negative impact that will ripple on the state. A government has to be pro-welcoming business houses and ensuring the economy and development of the state. It has to be a holistic development. Government should not work towards appeasement. Andhra has already got another airport near Hosur. And we are losing out on competition. Tamil Nadu, the second largest economy, this will send negative images, negative opinion about the state, that the state is not, the government is not willing for development. This is not the right move. It's certainly going to backfire, Mr. Vijay.
0: And as well as the TVK says this was a promise made to the people there, and you know, they were raising this issue, saying it's fertile land, that wetlands would be affected.
1: If it is a fertile land, then they should not give the approval for a data center for another company, which requires quantum and quantum tons and tons of water. And how does this logic fit? They want to protect water bodies, but if they have approval for a data center, establishing a data center there, which too requires quantum and tons of water.
0: All right.
1: So you have to have a vision. TVK lacks vision.
0: Kovai Sathyan of the AIADMK, they're hitting out over this decision to cancel the Parandur Airport, saying this will affect the image of Tamil Nadu. Industry may even leave or choose other better options, and this will create a negative opinion of the state and how progressive and pro-industry it is. Well, we'll leave it there. But moving on to more news from Tamil Nadu, and the TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with party leaders projecting him for a larger national role. Tamil Nadu Minister Mary Wilson has said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. The Congress has pushed back against the TVK's Vijay for PM pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next prime minister and taking aim at the party's growing national ambitions.
2: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
3: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல், அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
4: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
5: இன்றைய சீரம் வருங்கால சீரம் நம்முடைய
6: நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
0: and some more news.

0: और ऑपरेशन में जुट गए। सारे लोगों के कोऑपरेशन से, कोऑर्डिनेशन से ये ऑपरेशन सफल हुआ और अभी वर्तमान में स्थिति सामान्य है, किसी भी प्रकार का कोई हताहत नहीं हुआ है। कुछ लोग को सांस लेने में दिक्कत हुई थी जिन्हें हॉस्पिटल में एडमिट कराया गया, कुछ लोग वहां से डिस्चार्ज हो गए, अभी भी 20 की संख्या में शायद हॉस्पिटल में हैं।
1: एनडीआरएफ, ओसीडब्ल्यू और अपना महानगर पालिका का अग्निशमन दल, इन्होंने जॉइंटली ऑपरेशन किया है और पूरा गैस न्यूट्रलाइज करने में और कंट्रोल करने में किया है। अभी 90% गैस पूरा लीकेज खत्म हो गया है और इसमें 40 लोग जो है अस्पताल में अभी ट्रीटमेंट ले रहे हैं, उसके अलावा 12 लोग ऑलरेडी डिस्चार्ज हो चुके हैं। अभी सिचुएशन बहुत सारी कंट्रोल में है, पैनिक होने की कोई जरूरी नहीं है और पुलिस का आह्वान है कि अफवाह उनके ऊपर भरोसा मत करो।
2: 40 लोग एडमिट किए गए थे जिसमें अब तक के 12-13 लोगों को डिस्चार्ज कर दिया गया है और 3 लोग अभी भी आईसीयू में, और पुलिस प्रशासन तो हमारी मदद रात में 12:30 बजे से कर रही है, बट उसके साथ साथ यहाँ पे सबसे बड़ा योगदान रहा है जो यहाँ पे सीपीआर एसडीआरपीएफ जो यहाँ पे काम कर रही है, तो ये भी रात से यहाँ के सिटीजन्स के लिए काम कर रही है। साथ ही जो ओसीडब्ल्यू है और यहाँ पे फायर एनएमसी, जो एनएमसी का डिपार्टमेंट है, फायर डिपार्टमेंट, वो भी कर रहा है।
3: News now from Tamil Nadu, where Chief Minister Vijay announced that the proposed Parandur Airport project will be dropped. This was meant to be Chennai's second greenfield airport. Vijay said he stands with the protesters and mentioned that a new site for the airport will be finalized soon. The move comes amid sustained opposition to the Parandur project, with local residents raising concerns over the proposed site. The decision has also triggered a political clash, with M.K. Stalin questioning the move and stressing the airport's importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK says the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of the protesters must be addressed.
4: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
5: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற பொழுது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
6: He cannot drop it. It is the Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu State. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people. Ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
7: It is true, that's a very bad initiative, because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
8: See, appeasement should not be at the cost of growth of the state. And Mr. Vijay thinks that this will lead him to people glorifying him. It's not so. Already, because of the rampant corruption in the earlier DMK government, industries slowly moved towards their neighboring states. We lost many industries. And this is a serious negative impact that will ripple on the state. A government has to be pro-welcoming business houses and ensuring the economy and development of the state. It has to be a holistic development. Government should not work towards appeasement. Andhra has already got another airport near Hosur. And we are losing out on competition. Tamil Nadu is the second largest economy. This will send negative images, negative opinion about the state, that the state is not, the government is not willing for development. This is not the right move.
9: Our Chief Minister has shown not only to Tamil Nadu, but also to India. He is not a typical politician who shows, says something, does something different. I know it was a difficult decision, but he stood by it. He gave a word and stood by it. Now, that shows leadership and commitment to the word given. He has been consistently trying to keep up all his electoral promise in spite of difficult financial situation. Having said that, he also is not a guy who shuns away from his responsibility. Our Chief Minister has shown that he can do what other people thought is undoable, and have been proving it consistently in terms of fighting corruption. Now, he will also do that. The timing he will know. At this time, whatever he has said, we see a consistent pattern. He says something and doesn't talk much, but does it.
10: This is most unfortunate, and it is going to be a very big setback for Tamil Nadu's prosperity. And the economy, will definitely go down, and many investors may not come because it will take at least a decade to build a beautiful airport, a green airport like this. And, Karnataka, particularly Bengaluru and Hyderabad and even Andhra Pradesh, which is trying to get a big airport, are going to benefit because of this decision. This decision is a very bad decision, and it's a very important and very worst political decision taken by TVK. I think they have misguided totally in this issue. I strongly condemn this because Tamil Nadu's economical growth will definitely go down compared to other southern states.
3: And staying with news of Tamil Nadu and TVK, after TVK stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with party leaders projecting him for a larger national role, our former Tamil Nadu Chief Minister M.K. Stalin lashed out at Vijay and said that change in Tamil Nadu government has ended in disappointment and this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. This has also made ally Congress uncomfortable. Congress has also pushed back against TVK's Vijay for PM pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next prime minister and taking aim at the party's growing national ambitions.
11: In the Nalai, Baruvarikku Karanamaga Irundhathai, Yaar Enbadhai, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
12: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க கட்சியில அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
13: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
14: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
15: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
3: And staying with news from Tamil Nadu, a viral video has triggered a political row after it was wrongly claimed to show Minister S. Kirthana. Now, the minister denied being the woman in the video who can be seen in a short black dress, but she also hit back

0: grade women.
1: அதாவது பொய் பிரச்சாரம்னா எப்படி எல்லாம் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப தினமும் சனி ஞாயிறுனா அவங்களோட வேலையே இதுதான். இன்னைக்கு நான் பொய் பிரச்சாரத்தை காமிக்கிறேன், நீங்களே சிரிப்பீங்க. யார் போட்டிருக்கா தெரியுமா? அது இபிஎஸ் 24/7 ப்ளூ டிக் கூட வந்து போட்டிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரகரை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரியுறதா? எதுல இபிஎஸ் 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட்ல இப்படிதான் போடுறாங்க.
0: Now, a shocking murder case that's taken a disturbing turn after human body parts were found inside a suitcase on a train in Agra. The police now identified the victim as a 38-year-old Hayuthan Nisha, a native of Odisha. And investigators say that she was allegedly murdered and then her body was chopped up before the remains were put into this red suitcase and put on a train from Chennai to Delhi. CCTV footage has helped identify two suspects. Manik Udin Laskar and Bhagavati Maji, the two people who were seen on CCTV with that same red suitcase. Investigators have then traced the suspects to a house in Chennai where more decomposed body parts were allegedly found. The two suspects are said to be on the run now. The police are investigating the motive and using forensic evidence to establish whether all the recovered remains belong to the same victim. And the police in Odisha has also been contacted. With that, time for us to slip into a short break. More news and updates coming up on the other side. Do stay with us.

0: proposed Parandur Airport project will be dropped. This was meant to be Chennai's second greenfield airport. Chief Minister of Tamil Nadu, Vijay, has said that he stands with the protesters and that he mentions that a new site for the airport will be finalised very soon. The move, remember, comes amid sustained opposition to the Parandur project, with local residents from that area raising concerns over the proposed site. The decision has triggered a political clash within the DMK and the TVK, with MK Stalin questioning the move and stressing that airport's importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK has said that the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of protesters must be addressed.
1: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
2: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுவீர்கள். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
3: He cannot drop it. It is the Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu state. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people. Ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
4: It is true, that's a very bad initiative because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
0: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role. Former Tamil Nadu Chief Minister MK Stalin has lashed out at Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards a national political stage, signalling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
5: In the Nalai, Baruvarikku Karanamaga Irundhathai, Yaar Enbadhai, இன்றைக்கு கூட இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
6: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
7: இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க, எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
8: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி

0: welcome. You're watching NDTV with me, Tanisha Awasthi. Before we get you the top stories of the day, let's get you the headlines that we're tracking at this hour. Rahul Gandhi smashed the patriarchy call to women, sparks Congress versus BJP clash. Both sides release women's rights efforts and records. BJP dares the leader of opposition to back women's quota bill. Three newborns die after ventilator blast triggers fire at Maharashtra's Amravati Hospital. Critical safety risk ignored. Chief Minister Shaw's high-level probe. Tamil Nadu Chief Minister Vijay's big decision. He drops the Parandur airport plan, says stands firmly with protesters. DMK, meanwhile, has lashed out at the BJP government, calling it an irreversible setback. Just 1 hour of rain exposes Gurugram's civic infrastructure again. Roads have been waterlogged, buses have been submerged, and the street outside most prime property in the city has been fully flooded. India's twin diplomatic push. External Affairs Minister S. Jaishankar meets Putin, who hails Prime Minister Modi's attention to bilateral ties. Meanwhile, NSA Ajit Doval is set for dialogue in China, with border stability, de-escalation on the agenda. Starting the edition with the day's top story, Rahul Gandhi's call to smash the patriarchy has triggered a political war of words between the Congress Party and the BJP. Speaking at his Chhatron Ki Goonj event on the 22nd of August, Rahul Gandhi said, "Patriarchy suppresses and controls women." He called for an end to the system and urged women to be loud, proud and fight for their space in society. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, meanwhile, has questioned Rahul Gandhi and his call to smash the patriarchy and asked that, does a daughter not need a father or a sister, not need a brother? The BJP has also challenged Rahul's support to 33% of the women's reservation law and questioned Karnataka government for having no women in the cabinet. Congress countered BJP by alleging that RSS had opposed the constitution and advocated for Manusmriti.
1: Main bhi pichle dino is Rai Bareilly ke sansad श्री राहुल गांधी जी के एक बयान को पढ़ रहा था. उनका बयान, ये महाराष्ट्र के अंदर उन्होंने एक बयान दिया और उन्होंने बयान दिया कि महिलाएं मनुस्मृति के बंधन को तोड़ करके अब बाहर आ जाएं. राहुल जी, एक राहुल गांधी के रूप में आपसे देश बहुत अपेक्षा नहीं करता है, कोई अपेक्षा नहीं करता है, लेकिन भारत की संसद में, भारत की सर्वोच्च पंचायत में नेता प्रतिपक्ष के रूप में आपको देश के लोकतंत्र के प्रति जवाबदेही बनाता है. आपने भारत के संविधान की शपथ ली थी और संविधान की शपथ लेकर के आप भारत की परंपरा को, भारत की विरासत को कोसना अपना जन्मसिद्ध अधिकार समझते हैं.
2: कांग्रेस पार्टी के एक अहम नेता ने महिलाओं और महिलाओं के नेतृत्व के समर्थन की बात की है. मैं उनसे कहना चाहती हूं विनम्रता पूर्वक, कृपया प्रधानमंत्री जी की इस मुहिम को कि देश की महिलाओं को संसद में नेतृत्व करने के लिए 33% आरक्षण का बिल त्वरित रूप से लागू हो, इस प्रयास में प्रधानमंत्री जी का सहयोग करें.
3: राहुल गांधी शुड फर्स्ट ट्रैश द हिपोक्रेसी बिफोर ही वैक्सेस एलोक्वेंट स्लोगन्स लाइक smash the patriarchy, because the track record of the Congress party is really dismal when it comes to woman empowerment. There are zero women ministers in both Karnataka and Himachal Congress-led governments.
4: How many women have been presidents of the BJP? Give me one name. We've had 5 women presidents. We gave the first woman prime minister. We gave the first woman president in this country. So please ask them to shut up. Number one. Number two, who pioneered, championed the cause of women's reservation in parliament? Sonia ji. Kept writing letters, kept fighting for it, kept building consensus when we were in power. 2023, because of all these efforts, the women's bill got passed in the parliament September 20th and 21st in Lok Sabha and Raj Sabha, and then went to the president. From 2023 to April 2026, the BJP kept sitting on the bill, didn't even notify. Why? Now, this shows the intention.
0: Let's in fact now listen in to what Rahul Gandhi said on Manusmriti during his Pune student outreach that created a massive political row.
5: Manusmriti says, in childhood, a female belongs to her father. In youth, she belongs to her husband. When her lord is dead, she belongs to her sons. A woman must never be independent. This is a direct quote from the Manusmriti. And these words are a shame, because these words should never ever have been spoken.
0: And now on to stories that we're tracking from the down south. Tamil Nadu Chief Minister Vijay has announced that the proposed Parandur Airport project will be dropped. This was meant to be Chennai's second greenfield airport. Chief Minister of Tamil Nadu Vijay has said that he stands with the protesters and that he mentions that a new site for the airport will be finalized very soon. The move, remember, comes amid sustained opposition to the Parandur project, with local residents from that area raising concerns over the proposed site. The decision has triggered a political clash within the DMK and the TVK, with MK Stalin questioning the move and stressing that airport's importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK has said that the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of protesters must be addressed.
6: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
7: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுவோம். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
8: He cannot drop it. It is the Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu State. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
9: It is true, that's a very bad initiative, because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
0: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role. Former Tamil Nadu Chief Minister MK Stalin has lashed out as Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have have said that Vijay is headed towards a national political stage, signaling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
10: இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
11: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
12: இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில், நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்கள் எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள்.
13: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
0: From the state of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation.

0: importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK has said that the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of protesters must be addressed.
1: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
2: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற பொழுது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
3: He cannot drop it. It is the see, Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu state. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
4: It is true. That's a very bad initiative because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
0: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role. Former Tamil Nadu Chief Minister M.K. Stalin has lashed out as Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards a national political stage, signalling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
5: In the Nalai, Baruvarikku Karanama Hirdaday, Yaar Enbaday, இன்றைக்கு கூட இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
6: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
7: இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
8: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
0: From the state of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation in Uttar Pradesh. A group of students and youth staged a protest at Jantar Mantar demanding changes.

0: महिलाओं और महिलाओं के नेतृत्व के समर्थन की बात की है, मैं उनसे कहना चाहती हूँ विनम्रता पूर्वक, कृपया प्रधानमंत्री जी की इस मुहिम को कि देश की महिलाओं को संसद में नेतृत्व करने के लिए 33% आरक्षण का बिल त्वरित रूप से लागू हो, इस प्रयास में प्रधानमंत्री जी का सहयोग करें।
1: राहुल गांधी शुड फर्स्ट ट्रैश द हिपोक्रेसी बिफोर ही वैक्सेस एलोक्वेंट स्लोगन्स लाइक स्मैश द पेट्रियार्की, बिकॉज द ट्रैक रिकॉर्ड ऑफ द कांग्रेस पार्टी इज रियली डिसमिल व्हेन इट कम्स टू वुमन एम्पावरमेंट। देर आर जीरो वुमन मिनिस्टर्स इन बोथ कर्नाटका एंड हिमाचल कांग्रेस लेड गवर्नमेंट्स।
2: How many women have been presidents of the BJP? Give me one name. We've had 5 women presidents. We gave the first woman prime minister. We gave the first woman president in this country. So please ask them to shut up. Number one. Number two, who pioneered, championed the cause of women's reservation in parliament? Sonia ji. Kept writing letters, kept fighting for it, kept building consensus when we were in power. 2023, because of all these efforts, the women's bill got passed in the parliament September 20th and 21st in Lok Sabha and Rajya Sabha, and then went to the president. From 2023 to April 2026, the BJP kept sitting on the bill, didn't even notify. Why? Now, this shows the intention.
3: Let's in fact now listen in to what Rahul Gandhi said on Manusmriti during his Pune student outreach that created a massive political row.
4: Manusmriti says, in childhood, a female belongs to her father. In youth, she belongs to her husband. When her lord is dead, she belongs to her sons. A woman must never be independent. This is a direct quote from the Manusmriti. And these words are a shame, because these words should never ever have been spoken.
3: And now on to stories that we're tracking from the down south. Tamil Nadu Chief Minister Vijay has announced that the proposed Parandur Airport project will be dropped. This was meant to be Chennai's second greenfield airport. Chief Minister of Tamil Nadu, Vijay, has said that he stands with the protesters and that he mentions that a new site for the airport will be finalised very soon. The move, remember, comes amid sustained opposition to the Parandur project, with local residents from that area raising concerns over the proposed site. The decision has triggered a political clash within the DMK and the TVK, with MK Stalin questioning the move and stressing that airport's importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK has said that the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of protesters must be addressed.
5: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
6: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
7: He cannot drop it. It is the Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu State. And they had procured space and given it to the Civil Aviation Department. then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
8: It is true. That's a very bad initiative, because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
3: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role. Former Tamil Nadu Chief Minister M.K. Stalin has lashed out as Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards a national political stage, signalling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
9: In the Nalai, Baruvarika Karnama Herdai, Yar Yenbari, Yendrekirkur Yelanga, Puridu Halavenda, Tiridu Halavenda, or Kuprila, Terila, Adanalda, Ajasanamari, or Martin Tamanatri, Yamatama, Mari Rikrade. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
10: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
11: இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்கள் எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள்.
12: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
13: இன்றைய சீரம் வருங்கால பீரம் நம்முடைய
3: From the state of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation in Uttar Pradesh. A group of students and youth staged a protest at Jantar Mantar demanding changes to the existing reservation system. But the protest has now triggered a sharp political clash. Uttar Pradesh Deputy Chief Minister Brijesh Pathak has met the protesting students and backed their right to raise concerns. But the opposition has strongly objected to the government's outreach to the protesters. Samajwadi Party Chief Akhilesh Yadav said that reservation is the right of backward communities and asserted that the Samajwadi Party will oppose any attempt to revoke the reservation. BSP Chief Mayawati too has hit out at the demand, calling it an inappropriate one. She said that the government should not support such demands. Lots of political reactions coming in on that story.
14: हमारे युवा साथी जो जंतर मंतर पर धरने पर बैठे थे, उनकी मांगों पर हम विचार करेंगे, गंभीरतापूर्वक विचार करेंगे और किसी भी स्थिति में अपने देश के युवाओं का, अपने देश के छात्रों का कोई नुकसान नहीं होने देंगे और सबको साथ लेकर के चलेंगे। अब इसी बात की सूचना देने के लिए हम आपके बीच में आएंगे और 2 दिन के बाद आप लोगों की इच्छा थी कि हम केंद्रीय नेतृत्व के समक्ष अपनी बात रखें, तो माननीय केंद्रीय मंत्री जी के साथ में 2 दिन के बाद इनकी बैठक होगी उसमें हम इनको लेकर के जाएंगे और इनसे साथ में बात करेंगे।
15: ये आरक्षण किसी के कहने से समाप्त होने वाली चीज है क्या? संवैधानिक अधिकार है ये। आरक्षण किसी को दी हुई खैरात नहीं है, ये संवैधानिक अधिकार है और दुनिया की कोई ताकत आरक्षण को कतई समाप्त नहीं कर सकती है। और जो लोग इसको समाप्त करने की सोच रखते हैं, कभी समीक्षा के माध्यम से, कभी सुधार के माध्यम से, उनको संभवतः ये पता ही नहीं है कि आरक्षण क्यों जरूरी है।
3: An extremely unfortunate news broke this morning where a massive fire broke out at the